வெண்டும் நிறுத்தி வெண்டும் நிறுத்தி வெண்டும் நிறுத்தி வா.